இந்த வீக்கெண்ட் ஆக்ஸ் ஹெல்திங் தி லேடி லான் வித் எ ஃபைன் வீக்கெண்ட் ஃபார் மாங்க ஓ யா சைஸ் ஹியர் லுக் ஸ்பிரிங் வித் மை கார் மாண்டக் வீர அவர் ஷூ டோஸ் ஓ டோர்ஸ் வீர.